வானொலி அன்பர்களே, திருமால் பக்தர்களே, உங்கள் யாவருக்கும் எமது மனமார்ந்த காலை வணக்கம். இந்த புரட்டாசி மாதத்தில் நாங்கள் திருமாலை பற்றி பற்பல செய்திகளை அறிகின்றோம் அல்லவா? நாம் வழங்கும் இந்த திருமாலை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சி, இந்நிகழ்ச்சியில் உங்களுக்கு திருமாலை போற்றும் பாடல்களும் உரையும் தொகுத்து வழங்கப்படும். திருமால் பக்தர்களை, நாங்கள் திருமாலை பற்றி சிவாச்சாரியா அவர்கள் ஆற்றும் உரையை கேட்கலாம்.

திருமங்கை ஆழ்வார் திருவடிகள் போற்றி போற்றி. கோவிந்தன் திருநாள் சனிக்கிழமையன்று புரட்டாசி மாதம் வருகின்ற அனைத்து சனிக்கிழமைகளிலும் மிகவும் சிறப்பாக அனைத்து கோவில்களிலும் கிருஷ்ண பெருமானுக்கு மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் சிறப்பான முறையில் வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. இன்று மிகவும் சிறப்புமிக்க திருமாலின் 10 அவதாரங்களில் 4வது அவதாரமாக இருக்கக்கூடிய நரசிம்ம அவதாரத்தை பற்றி பேசுவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன்.

சாபம், அதாவது ஸ்ரீமன் நாராயணனின் வாசஸ்தலமான வைகுண்டத்தில் ஏழாவது வாசலில் ஜெயன் விஜயன் என்னும் இரு நித்திய காவலாளிகள் இருந்தனர். மகான்களான சனகர், சனந்தனர், சனாதனர், சனக்குமாரர் ஆகிய பிரம்மாவின் பிள்ளைகள் நான்கு முனிவர்களும் நாராயணனை தரிசிக்க வைகுண்டத்திற்கு வந்தனர். அவர்கள் அளப்பரிய ஞானம் கொண்டவர்கள். எப்பொழுதும் சிறுவர்களின் தோற்றத்திலேயே காட்சி தருபவர்கள். அவர்களை சாதாரண சிறுவர்கள் என்று தவறாக கருதி ஜெயனும் விஜயனும் நாராயணன் ஓய்வெடுப்பதாக கூறி முனிவர்களை உள்ளே செல்லவிடாமல் தடுத்து நிறுத்தினார்கள். இதனால் கோபமடைந்த முனிவர்கள் இறைவனின் திருவடிகளை தடையின்றி அடையும் வைகுண்டத்திலேயே உங்களுக்கு அகந்தை மேலோங்கிவிட்டது என்று இரு காவலாளிகளையும் நோக்கி கூறி, நீங்கள் இந்த திவ்ய உலகத்தை விட்டு அகன்று பூலோகத்தில் அசுரர்களாக பிறப்பீர்கள் என்று சாபமிட்டார். தங்கள் தவற்றை உணர்ந்த ஜெயனும் விஜயனும் முனிவர்களின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர். அப்பொழுது அங்கு வந்த ஸ்ரீமன் நாராயணன் முனிவர்களின் சாபத்தை மாற்ற முடியாது என கூறி அவர்களுக்கு இரு வழிகளை தந்தார். முதல் வழியாவது, ஏழு பிறவிகள் எனது பக்தர்களாக பூலோகத்தில் பிறந்து மகாவிஷ்ணுவை அடைவது. இரண்டாவது வழியானது, மூன்று பிறவிகள் எடுத்து பகைமை பக்தி என்று சொல்லக்கூடிய அசுரர்களாக பிறந்து மகாவிஷ்ணுவின் கரங்களாலேயே வதம் செய்யப்பட்டு மீண்டும் வைகுண்டம் வந்து அடைவது. பெருமாளை பிரிந்து ஏழு பிறவிகள் வாழ முடியாது என்பதால் விரைவில் அவருடன் சேர எண்ணி மூன்று பிறவிகள் அசுரர்களாக பிறக்கும் வழியையே ஜெயனும் விஜயனும் தேர்ந்தெடுத்தனர். காஸ்யப முனிவருக்கும் திதி என்பவருக்கும் மாலையும் இரவும் சந்திக்கும் சந்தியா காலத்தில் பிறந்தவர்களே ஹிரண்யாக்ஷன் மற்றும் ஹிரண்யகசிபு ஆவார்கள். பிரம்மனின் வரத்தால் வலிமை பெற்று இவர்கள் இருவரும் உலகத்தையே ஆட்டி படைத்தனர். ஹிரண்யாக்ஷன் பூமி தேவியை கடலுக்குள் அடியில் ஒளித்து வைத்தபோது மகாவிஷ்ணு வராக அவதாரம், அதாக பன்றி அவதாரம் எடுத்து பூமியை மீட்டுக் கொடுத்தார். இதனால் மிகவும் கோபம் கண்ட ஹிரண்யகசிபு விஷ்ணுவின் மீது கடும் கோபம் கொண்டு பிரம்மன் நோக்கி கடும் தவம் இருந்தார். பிரம்மா வெளிப்பட்டதும் பிரம்மாவிடம் ஒரு அரிய வரத்தை கேட்டார். மனிதராலோ மிருகங்களாலோ தனக்கு மரணம் நேரக்கூடாது என்றும், இரவிலோ பகலிலோ எனக்கு எந்த சாவும் வரக்கூடாது என்றும், வீட்டின் உள்ளேயோ வீட்டிற்கு வெளியேயோ தன்னை யாழும் அழிக்கக்கூடாது என்றும், நிலத்திலோ அல்லது நீரிலோ அல்லது ஆகாசத்திலோ

யாரும் மரணிக்க கூடாது என்றும் மனிதன் செய்த எந்த ஆயுதத்தாலும் தன்னை கொல்ல முடியாது என்றும் இந்த வரத்தை பெற்ற ஹிரண்யகசிபு தான் மரணமில்லா பெருவாழ்வு பெற்றுவிட்டதாக எண்ணி தர்மாத்மாக்களை துன்புறுத்தி

தன்னையே கடவுளாக கும்பிடும்படி கட்டாயப்படுத்தினார். பக்த பிரகலாதன் ஹிரண்யகசிபுவின் மகனாக பிரகலாதன் பிறப்பிலிருந்தே ஸ்ரீமன் நாராயணனின் தீவிர பக்தனாக இருந்தான். எப்பொழுதும் ஓம் நமோ நாராயணா என்று ஹரிநாமத்தை ஜெயித்து மகாவிஷ்ணுவை மிகவும் ஆராதித்து வந்தான். இதை கண்டு ஆத்திரமடைந்த ஹிரண்யகசிபு பிரகலாதனை பக்தியை கைவிட பல வழிகளில் முயற்சி செய்தான். யானையின் காலில் இடறச் செய்தும், விஷப்பாம்புகள் நிறைந்த அறையில் அடைத்தும், கடலில் தூக்கி வீசியும், தீயில் எரிக்க பார்ப்பதும் என பல கொடுமைகளை செய்தான். ஆனால் நாராயணனின் அருளால் பிரகலாதன் அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் தப்பினான். கோபத்தின் எல்லைக்கே சென்ற ஹிரண்யகசிபு பிரகலாதனிடம், நீ எப்பொழுதும் நாராயணன் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறாயே, அவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டான். இந்த தூணில் இருக்கிறானா என்றும் கேட்டான். ஒரு தூணை அவன் நோக்கி கேட்டதும் பிரகலாதன் அந்த தூணில் கண்டிப்பாக நாராயணன் இருக்கிறார் என்று சொன்னார். தனது கதாயுதத்தால் அந்த தூணை ஓங்கி அடித்தான். உடனே அந்த தூணிலிருந்து பயங்கரமான கர்ஜனையுடன் நரசிம்மமூர்த்தி வெளிப்பட்டார். அவர் சிங்கம் போன்ற தலையும் மனிதன் போன்ற உடலையும் கொண்டிருந்தார். ஹிரண்யகசிபு வதம், ஹிரண்யகசிபு பெற்ற வரங்கள் ஏதும் வீண் போகாத வகையில் நரசிம்மமூர்த்தி அவனை வதம் செய்தார். மிருகமும் இல்லை, மனிதனும் இல்லை, அதனால் சிங்கமும் மனிதனும் கலந்த நரசிம்ம வடிவம். வீட்டில் உள்ளேயும் இல்லை, வீட்டின் வெளியேயும் இல்லை, அதனால் நிலைப்படியில், அதாவது வாசற்படியில் வைத்து அவனை கொண்டார். இரவும் இல்லை, பகலும் இல்லை, இரவும் பகலும் சந்திக்கும் மாலை நேரத்தில் இந்த வதம் நடந்தது. நிலமும் இல்லை, நீரும் இல்லை, ஆகாயமும் இல்லை, அவனை தனது மகாவிஷ்ணுவின், அதாவது நரசிம்மரின் தொடையிலேயே மடியிலேயே கிடத்திக் கொண்டார். ஆயுதமும் இல்லை, தனது கூர்மையான நகங்களிலாலேயே அவனது மார்பை பிளந்து வதம் செய்தார். இவ்வாறு வதம் செய்த பிறகு நரசிம்மரின் உக்கிரம் தணியவில்லை, அதாவது கோபம் தணியவில்லை. தேவர்களும் பிரம்மனும் கூட அவரை அணுக பயந்தனர். இறுதியில் பக்தன் பிரகலாதன் நரசிம்மரின் முன் வந்து பணிவுடன் நின்று அவனது அன்பை கண்டு நரசிம்மரின் கோபம் தணிந்தது. பிரகலாதனை ஆசீர்வதித்து அவனுக்கு அரச பதவியும் அழியா பக்தியையும் வழங்கி மறைந்தார். இதன் தத்துவம் என்னவென்றால், இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்பதையும், எவ்வளவு பெரிய அதிகாரமும் வரமும் இருந்தாலும் அதர்மமும் அகந்தையும் இறுதியில் அழிந்து போகும் என்பதையும், தூய்மையான பக்தி எப்பொழுதுமே இறைவனின் அருளை பெற்றுத்தரும் என்பதையும்
இந்த அவதாரம் உணர்த்துகிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

அத்துடன் நாம் வழங்கி வந்த அதிகாலை சிறப்பு நிகழ்ச்சி முடிவடைய போகின்றது. அடுத்து வரும் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா.

வாந்தி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உளங்கடைந்த வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 819 கிலோஸ் மத்தலைகளில் வியாழக்கிழமைதோறும் மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை மங்கையரோடு எனும் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகின்றது. ஆமாம், உங்களுக்கு தெரிந்தவாறு தற்போது நாம் புரட்டாசி மாத கோவிந்தன் விருந்தாக இருக்கின்றோம். எனவே உங்களுக்காக இந்த சிறப்பு நிகழ்ச்சி அளிப்பதில் பெருமகிழ்ச்சியுடன் கொள்கின்றோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 பல்லாந்த தின்தோல் மணிவந்தான் உன் செவ்வதி செவ்வத்திற்காப்பு அடியோமோடும் நந்தோடும் பெறுவென்ற 1,000 பல்லாண்டு வரிவாய் நின் வளம் ஆர்வினில் வாழ்கின்ற மகையும் பல்லாண்டு வரிவா சோதி வளத்துழையும் சுதராடியும் பல்லாண்டு பழிப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்தியமும் பல்லாண்டே பல்லாண்டே பல்லாண்டே.

இந்த புரட்டாசி மாதத்தில் நாங்கள் காக்க கடவுளாகிய திருமாலின் 10 அவதாரங்களை பூசிப்பது மிகச் சிறப்பாக கருதப்படுகிறது. திருமால் என்பவன் ஓம் நமோ நாராயணா என்ற பிரம்ம திருமந்திரத்தின் உள்ளே அடங்கிய பொருளானவன். சிவந்த திருக்கைகளிலே வலிமை மிக்க சக்ராயுதத்தையும் சங்கினியை

ஏந்தியவன். பசுமை நிறமான திருத்துளசி மாலையே அணிந்தவன், கரிய நிறம் உடையவன், திருமகளை நெஞ்சினில் தாங்கி இருப்பவனாவான். எத்தனையோ விளக்கங்கள் இருக்கின்றன என்று அளவில்லா விளக்கங்கள்.

திருமாலை எவ்வாறு சொல்லி அடித்தாலும் எங்கிருந்து நினைத்தாலும் பக்தி ஒன்றே போடுமென்று பறிவுடனை வந்திடுவான். பக்தரெல்லாம் பரவசமாய் பாடுகின்ற நாமம் உடல் முழுவதும் இன்பரசம் ஊட்டுகின்ற நாமமாகும். கண்ணா உன் நீலமேக வடிவழகை நித்தியமும் காண்போம். நேரமெல்லாம் பாடி பாடி பயமின்றி வாழ்வோம். உலகெல்லாம் முடங்க வேண்டும். ஓம் நமோ நாராயணா.

தவறுகள் செய்வது மனித இயல்பு ஆகும். எத்தனையோ தவறுகளை நாம் செய்கின்றோம். ஆனால் அதை தவறு என்று ஒப்புக்கொண்டு அந்த தவறு செய்ததற்கு மன்னிப்பு கேட்பது உயர்ந்த பண்பாகும். நாம் செய்த தவறை மீண்டும் செய்யாமல் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணலாம். இப்படி பண்பு பாசம் என நற்குணங்களை வளர்த்து கொண்டால் வாழ்வில் மேலும் மேலும் உயரலாம். முன்னேற்றம் காண திருமாலை வணங்குவோம்.

தர்மம் செய்ய வேண்டும். இது கண்ணனின் கீதையில் சொன்ன சிறந்த வார்த்தையாகும். தெய்வுக்கு ஏற்ப தர்மம் செய்ய வேண்டும். நேரடியாக தர்மம் செய்ய வேண்டும். போதும் போதும் என உலகம் ஒரு போதும் கூறாது. இருப்பினும் நாங்கள் தர்மம் செய்வதை நிறுத்தக்கூடாது. தேவைகளை புரிந்து தர்மம் செய்ய வேண்டும். ஆகவே தேவைகளை அறிந்து உள்வோம். சரியான வகையில் தர்மம் செய்வோம். தர்ம சிந்தனை வளர திருமாலின் திருவடிகளை போற்றி நாம் வணங்குவோம்.

இறைவன் என்ற சொல்லுக்கு ஞானம், சக்தி முதலிய ஆறு குணங்கள் கொண்டவன் என்று பொருள். இந்த குணங்கள் யாரிடம் எல்லையற்று உயர்ந்து இருக்கின்றனவோ அவன்தான் இந்த சொல்லுக்கு முக்கியமான நேர்பொருள். அவன் சிறி நாராயணன்தான்.

அன்பர்களே, புரட்டாசி மாத கோவிந்தன் விரதத்தினையொட்டி நாம் அளித்து வந்த இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெற உள்ளது. இது மொரிஷியஸ் வானொலி. மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம்.

0: 819 किलोहर्ट्ज़, ये है रेडियो मॉरिशस। रेडियो मॉरिशस
1: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசையருவி.
2: ஓம் நமோ நாராயணாய. இரவு 7 மணிக்கு பெருமாள் அருள் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு புதிய நாளின் மணிகளை முடித்துவிட்டு இப்போது சிறிது ஓய்வெடுக்கும் நேரம். உங்கள் இல்லத்திலோ பயணத்திலோ எங்கிருந்து கேட்டாலும் திருமாலின் பாடல்கள் உங்களுடன் இருக்கட்டும். முதல் பாடலுடன்

மாலை நேரத்தில் ஒலிக்கும் பக்தி பாடல் நாள் முழுவதும் நடந்தவற்றை சிறிது நேரம் மறந்து அமைதியாக அமர உதவுகிறது. பெருமாளை நினைத்தபடி இந்த முதல் பாடலை கேட்போம்.

புரட்டாசி மாதத்தில் கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கம் பல இடங்களில் கேட்கிறது. பக்தர்கள் ஒன்றாக சொல்லும் அந்த திருநாமத்தை நினைவில் கொண்டு அடுத்த பாடலை கேட்க

இன்றைய பெருமாள் அருள் நிகழ்ச்சியில் எங்களுடன் இருந்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. பாடல்களை கேட்டபடி உங்கள் மாலை நேரத்தை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி. உங்கள் இல்லங்களில் அன்பும் அமைதியும் நிலைத்திருக்கட்டும். மீண்டும் சந்திப்போம். ஓம் நமோ நமஹ.

0: This is Radio Marxist.
1: 您好。
2: Assalamualaikum. Came to Mauritius.
3: Namaskar.
4: ஸ்ரோத்ரந்தரிக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
5: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
6: रेडियो मॉरिशस पर दिल से स्वागत है आप सभी का।